0: ஏ டுவானிங் பட்ட இன்றைக்கு ஊய் கண்ணான்கு பிராஜான் இது மஜங் அரிங் சங் ரசிடுறோன்னு
1: ஓய்ஸ் டனோரடர்
0: ஏரிங் சாஜருனேங் காவரோ புனிக்கு அண்டுக் செஞ்சாட்டு செஞ்சாட்டு